0: Candache.
1: Candache, Candache. எங்க வீட்டு சங்கச்சிலைய உங்க கையில தந்தாச்சு.
2: சூப்பர் மச்சி.
3: மச்சி அண்டி
2: மாமா